அஜிப்பை போனான் முடிக்காவோ கொந்த குடகே அகெந்துபோ சிறு பயப்புனை தகவும் உரை தனி எந்திரல் ஹொரு சௌசன கபு புக்கு குவோஜிரு அவந்தே ஆய் அமம்பாய் குலன் த்ரீயோ ஹரேசுயிட்டா